0: listen to Radio Surabhi
1: 107.9 HD3
0: மொட்டமொதட்டி 24/7 தெலுங்கு ரேடியோ இன் அமெரிக்கா
1: டாலஸ்கி ஓஜி ரேடியோ ஸ்டேஷன்
2: 107.9 FM HD3